ஒவ்வொன்றேனே வரவோ நாம் அவனை ஓடு உந்தோ ஒப்போ ஓடு வல்லாலே ஓ கேளு சக்கலோ.

ஓ நச்சலனா நானே வெந்துனா பொத்துக்கே, ஓ மஸ்காரே முன்போ தகுண்ட பல்லாலே, ஓ ஐயையோ பாப்போனே உள்ளுடோதோ சோனே, ஓ பஞ்சில மகுண்டோ ஏனு மகுடேனே, ஓ லம்மா ஜோக்குலே ஓ லம்மா ஜோக்குலே, ஓ கேளு சக்கேலு ஒட்டுவே வல்லேம்மா, ஓ பஞ்சினே தும்புச்சாரா என்னானே தும்புச்சாரா, ஓ பரமாலே புடுகே என்னானே தும்புலே, ஓ பஞ்சினே புள்ளே என்னானே தும்புலேந்தே, ஓ ஆத்து கல்கேட்டே ஒக்கேலு சக்கேலு, ஓ பரமாலே புடுகோ தும்புதே நானே, ஓ தட்பேட்டே.

我说呀那白的乌里给那那呢我说呀那白的地拉里给的乌白的的我阿鲁尼那那马鲁尼格鲁阿鲁尼我我的马的那那我的尼那那库里耶鲁巴拉鲁என் நானே ஜுவோ ஒத்தி நாஜுவோ கோ ஒரி நாஜுவோ கோ ஏலாடி பூமியே உப்பு வருவேனே ஏலாடி கட்டணி குருவே எனுந்தே ஏழு பாரோடு முடு வருவேந்தே ஆத்தே பாத்தேர பண்டேரு வல்லாலு ஓலே தவறி மணி பாரோனு உருணு போனாகலி கேட்டே தேவ் வைத்தி நானே திஞ்சிறு பஞ்சினாலோ

அம்மா, ஒன்பதுங்களு போது பத்து திங்களு பத்து ரிங்கு இன்னன் தாயஞ்சா பல்லலிகு மது கொர்க்குனந்து அத்தேனா பத்துகு ஒளே தலப்பானி பாதுனு புருனு ஒப்பாதி வந்தேகே என்னஞ்ச வர்ப்புனா ஏனஞ்ச பொப்புனா பஞ்சினா பொண்ணு அலாண்டா தேவ் வைத்தியத்தியே என்ன ஒஞ்சி தென்னு கடாப்பே குள்ளுன தண்ட மர கடாப்பே ஐட்டண்ட குள்ளுது என்ன ஜுவோரிப்பாவாடு என்ன ஒஞ்சி தண்டிய கடாலே என்ன பிறன போப்புண்டு லத்தனு உள்தோனு அத்தனை பத்து கூலா பருணு குருத்து தண்டிகை கொண்டு பண்ணாக்கா தேவ் வைத்தியத்தியே பரமலை குள்ளுன தண்டி கேட்டே ஏனு உள்ளாய அத்தண்டி கேக்கே காணிய மாத்து ஏனு வருவேந்து ஒஞ்சி சேரு புலந்தேரி ஒஞ்சி தாராயி ஐயே.

வேந்து ஆத்துமா தெர பண்டுத்தோ கண்டிகிட கொம்புட்டோ பத்தனு பர்த்தாலு கேதேவு பைத்தியதி நாலு ஜன ஜவானேரு தப்பு கட்பூலே மருதுனே அரைப்பூலேன்னு மருதுலா அரைப்பாயாலு தப்புலா படாயாலு ஒரு கொடி பிரானா ஒத்துனா தேவுபாயித்தியே பரமால வல்லாலேன்னு ஜுவோனே அரைப்பாயானே நாலு ஜனா ஜவானேரு தப்புலா பாடாயா தரைத்தா சூ தப்பாயா சொட்டோகே தப்பாயா காருகே ஜப்பாத்து மதுனே மாயானே மல்தாய அப்பையே இனிதா தினமானு போவாடாய ஐயே என்னானே அறம்மானேட்டு வாழ்த்தே அவோடு ஒன்போனே திங்கோல்தா பஞ்சினா பொன்னத்தா ஒன்மோனே திங்கோல்தா பஞ்சினா பொன்னாகு சம்மானா கிண்ணாயா மலாயா எங்குளா எல்லானே எல்லே தா தினமானுட்டு நின்னானே அறம்மானுக்கு எங்காலோனே கடாப்போ அனிதா தினமானுட்டு பல்லாலே குசுக்கோ சமச்சாரோல இக்குண்டு இக்குனா காலோட்டு சம்மானா சர்கேனே மல்த்து தேதானே நின்னானே ரம்மானுக்கு போலம்மா தேவு வைத்திய தீங்கு கடப்புட்டு கொருனாக்கா கெந்தானே சாரேதா கட்டானிக்கே எத்துனகா பஞ்சிதா பெண்ணேனே தேவு வைத்தியதிக்கே உறகுதே போண்டுகே அத்தேனா பொறுத்துக்கோ பிரம்மாலே வல்லாலோ பண்டேரு கேதானந்து நம்மானே ரம்மானுக்கு பத்துனா பொன்னாலு மர்துனே மாயோனே மல்த்தாலே எங்கண்டா என்னானே ஜுவோனே ஒரிண்டே நானானே பஞ்சிதா பெண்ணினே பத்துதே கெந்தானே சாரிக்கே உறகுதே நமானே கட்டானிக்கே ஒர்கலே நனந்து சத்மாலு பொண்ணுலேனே சாக்கிரித்தா பொண்ணுலேனே கடப்புனாக்கா நனந்து அஞ்சிலா பள்ளிகே இஞ்சிலா பள்ளிகே பரம்மாலே புடுகோ லெத்தோனே வத்தேரு பத்துனா பொறுத்துகோ அரேனா புடுட்டோ அரேனா ருமுட்டோ புத்தேரு கெவாடேலு அமாரு ஜோக்குலு புத்தேரே நானந்து அமாரு ஜோக்குலேக்கே புட்டுனா பொறுத்துகோ அமேனே ரொட்டிலே பாடாந்தே பொட்டு புதாரே லெப்பாரா நங்கண்டா அப்புண்டோ அரே கண்டா அப்புனந்து பத்துனே பத்னாஜே கரி புக்கோனே தொட்டிலே பாடியிருக்கே தும்பூர் நாயக்கே கோட்டிந்தே உக்காவூர் நாய சென்னாயே புதர்லித்தல் பெத்து போருத்துகோ பாலேதா பட்டே சத்திரம் போட்டான்

தாடினி ஏமாத்தேந்து நிகழு ஏறம்மா ஜோக்கூலேந்து பெட்டு குட்டு நானா பெட்டு ஏ பத்தேகே புத்தியந்தே பெட்டுகு குட்டுகு பத்துனா பொறுத்துகு கோட்டி நானா கல்த்தேன மூத்தேட்டே உள்ளையே நானே மூத்தேட்டே உள்ளையே பெட்டுகே வண்ணாக்கா பழே நானா குண்டா கொட்டரு பார்த்து புதேலு கிடங்கியே டெங்குனா பொறுத்துகோ கல்தானே ஜாரித்து புருத்து பாருந்தோ புருத்தே பத்தேகே சென்னாயே அண்ணாட்டா தாய்த்தேனே பார்த்தருனா பொடித்தே ஆயண்டா டெங்கு தே நானே எங்குல கண்டகோரி குறிப்பாத்து நின்னானே கண்டா புலப்பாயான புத்தியந்தே பண்டு கலிங்கேட்டே மொட்டுனே பத்துது மூஞ்சி துண்டு பாடுது கண்டோதா கடிட்டு அட்டோனே பாடுப்பாயே புத்தியந்தானு புத்தியந்தானு அட்டோனே பாடுனா பொறுத்துகோ புத்தியந்தான புட்டேத்தி பெருகே சங்கா பாஜன பாடுத்தே லெத்தாயு எங்குலா நானே பெருனே பர்புஜ உந்தொஞ்சி எங்குல சம்மால பென்னி வச போடு சீனு பிடியாடேரு

ne patudu lakeru. Deu bai de ti peduna jokuro sankye chulagye chelye malde malteye. Buddhi sharao galpaye. Atena portugu buddhyantanu keriyarata. Mulpatu beri patu po damma jokule. அப்பேக்கு பண்டுனா பார்த்தேரா எலாடிட்டு கட்டானி கொற்பேந்து பண்டாரு எலாடி கட்டாகுனி கொற்பேந்தாரு எலாடி பூமிலா கொற்பேந்துல பண்டாரு நஜுவோனே ஒழிப்பாரா அவு பார்த்தேர எங்கு லேக்கு திக்கொழுந்து கோட்டினா பண்டேத அவுலா கொரியாரா அப்புசி எங்கு லேக்கே இத்துனவு புட்டே தினா பூத்த கொப்பல கொரோடு அவுளா அடேகே இத்து நவுந்து அத்தேனா பொறுத்துக்கு எங்களேகே போர்டு வரை நவுண்டு உண்டத்தோ பல்லால ஒவுளா கொரியாரா சார்ஜா இத்தியான்டா பெரி பார்த்து எங்களா போயே பல்லால உந்தொஞ்சி பிரமாலே புடுகோ எங்களா வத்தோடந்தாண்டா குள்ளாமலை கூடு வடு புச்சேகு கொம்பு வருடு கண்டோதற்கு பாப்பு வருடு குள்ளாமலை புடுது வருடு கள்ள கோரி குற்றுடுது அஞ்சானே போப்புனா ஜோக்குலேகு என்னானே சாங்குனா ஆனேனே உண்டு அட்டோனே பாடா வேந்து அட்டோனே பாடாயேரு அட்டோனே பாடாயி பொறுத்துகோ கோட்டி நானா பண்டேகேதானான்டா சத்தியோட்டோ புட்டு நகலு சாப்போட்டு வளர்த்து நகலு திகாலேட்டே சாதி கொருவோ எங்குலோ அந்நேகே சாதி கொரும் டைஞாத்தே போலாந்துல கோட்டினா பண்டேக பண்டுனா பொறுத்துகோ அகுல பெரி பத்து போனாக்கா அப்பே பண்டு பறக்கே பெம்மாலத்த குண்டோகோ பண்டி பறக்கேண்டோ

पन्ना का अंगात ने आचारा बाडा उठे है बेजारा नीरू ने करवारा बंटा मगे बारा गेंडा चेटी मगे चेना इंडा पीदा ये कुलोडो इंकले गे संदु नंदा इंकले मंटा मंडो इंकले मंटा मोटो कुलुंटा नीरू ने जाति ने नीति ने पंडुची इंकला ஜாதி நீத்து பண்டு இண்டா நிறு நே கோரா எந்த பண்டாலு கே பல்யாண்டா ஜாதி நீத்தி பண்ணாக்கா நிறு நே பத்தோனு வண்ணாக்கா நானே கோட்டில சென்னாயில எங்குலேனா ஜாதி அந்தாண்டா நிறு நே முட்டுவா ஜாதி நீத்தி பருத்து வரிகிரி புண்டுது எருவு இரு ஒழுத்தாருந்து பணாந்தே நீரு எங்கள முட்டாயா தானம்மா பாலேல தானம்மா பாலேல என்னானே கண்டானி இந்தி எங்களா ஜோக்குலு பாலேல எங்கண்ட இந்தியா என்னானே சோப்பாவார பத்தாரம்மா ஜோக்குலே என்னானே மண்டா மோட்டு குள்ளுத்தோ நீருனே கொர்னாக்கா பண்பாரு ஜாதி நீத்தில பணாந்த நீருல முட்டாய வந்து பண்டாரே ஜாதி நீத்தி நானாண்டா பண்ணாக்கா அக்கேரே இரேனா அளப்பேரு தேவுபாய் தேத்தியே தேவுபாய் தேதிக்கு புட்டுனா ஜோகுலு கோட்டி சென்னாயரு கோட்டில சென்னாயரே உள்ளு எங்குலா புட்டுனா பாலேலு கோட்டு சென்னாயே புட்டுனா பாலேலு ஜாதி நீத்தி பண்ணோடோ எங்களேத்தே தும்புலா பத்துனா அக்காந்து எங்குலோ சாதி பீதி கேண்டோந்தோ பத்துனா அக்கையே ஜாதி நீத்தி கேண்டுதோ நீருல முட்டோடான்ட என்னானே நிகுலோ கழுவோனே மழ்வாரா ஜாதி நீத்தி கேண்டுதோ நீருலே முட்டோடான்ட என்னுலா ஒத்திலா பொஞ்சோ உள்ளம்மா ஜாதி நீத்தி கேனாந்த நீருல முட்டாய ஏரம்மா ஜோக்குலே ஏரேனா ஜோக்குலோ தேவிபாய் தேதி ஜோக்குலு எங்குலோ பரமால பல்லாலோ சாங்குனா ஜோக்குலோ அப்பேகு பண்டுனா பாத்தேரா உண்டாக்கா

பிதர்னகுலு அத்துனே கேண்டுதே என்னானே நெக்யாலோ ஐயோயோ பாப்போனே உலோலோ தோசோனே எங்கான்டா பஞ்சிர்த்து பாலேலு இத்தி பண்பினு கேண்டுதே இருவு

நந்து ஆத்து மதுர கேண்டு தே என்னாத்து புடு தெரு ஏனாத்து பொய்னதே இன்னு இனி தாதினா மனுது என்னானே கண்ணுகோ தேவேரே தோஜயரு தேவேரோ தோஜயரோ பலெம்மா ஜொக்குளே உஜல்டே குள்ளுளே பெரு நிறு பருளே இந்த பொண்டோல காடுப்பாப்பே பொண்ட நிறு பருளே பெரு நிறு பருளேந்து அத்துனே சந்தோஷே ஆண்டுகே பலிகே பெந்தரு நிலிக நீரு நே குட்டாயாளு நானே பெந்தரு சண்டு மீப்பாயாளு பொண்ட கிண்ட காட்பாயாளு பெரு நீரு மாத்தாளு கோரி நீர் கோரி நன காஜிப்பூனே மத்துதே பண்ணாக்கா கண்டா நீ முத்தேர்த்தே பண்ணாக்கா நானே ரடி நான் அத்துனுக ஆத்தேனா போத்துக்கோ ஓலாத்தி ஓலாத்தி பொன்னானே நம்மானே வாசலை முதல் கை காஞ்சிலு.

நடுனு வத்துன இரேனா கத்து பெட்டு விட்டு மாத்தேக சென்னா எந்த மாத்தேந்து ஆத்து ஹாத்தேல பண்ணாக போடிட்டு முகே முகே பாவேண்டா குயேகே நான் போடித்தே குள்ளோர்ச்சே நம்மான்ட்டே எட்டேட்டே உணசி.

முக்லிங்கீத், சாகித்ய லாய்ட் ரேகோ, சங்கீத் வினில் வேகஸ், கைலே லேசாவன சாத், இடன் டேசா, வினாய் லோவேஸ் அனி பிரஜோத் டேசா, கீத் ஹெலோ பியூட்டி.